0: அது தவப்பிரசாசுவைய பாத்ஷா தஸ்மி ஸ்ராவகசோதசமூசுதானிகேதேக பிரயோகார் ஜோஜதிகேசம் ஸ்தூர்சுராதன்சோதசதாரேகசன்சமுகுனேகமதிகேசாரே ரேஷ்காமாத்தேகயோமாதகோனதேகிதபிரான்பதிகே சரிபகவானுகேபாய்கிருபாஹுந்தேகரதிபெனேகரதிகேமாத்திமதங்கஜரயர்சங்கனுபோதாங்கசராங்கசதாரே கோட்தராங்ககுராங்கசகுததே பௌனகேகவுன்குஜாதனவாரே பாரிபுஜானுகேபூபலிபெத்த ந்யாவதசீசனஜாதவிசாரே ஜீத்ராயசவதேசதுசானகோபாஜதோல்மருதங்கனகாரேகுஞ்சதுகூடுகுஞானகசுந்தரஹேசுதஹேஹஜராஜஹயாரே பூதபவேகபவானகபூபதகானகனேனஹிஜாதவிசாரே சரிபதசரிபகவான்பஜேவனாந்தகவந்தகதாம்சுதாரே தீரதநானந்ததமதானசுசஞ்சமனேமனேகவசேகபேதபுராணகதீபகுராணஜமீன்ஜவான்சுவான்கபேகே பௌனஹாஜதிஜல்தாரசவசவசாரஹிஜார்கதேகாயசரிபகவான்பஜமனபூபதஹிகரதீபனஹிகநலேகாயசுதசபாதரந்ததபாஹசுசாசனாதுரயாந்தலங்கே பாரிகமான்பரேமன்மஹகாருபர்வதபாங்காலினஹலங்கே தோரரின்மரோர்மவாசனஹிமாதேவந்தங்கனமான்மலங்கே சரிபதசரிபகவான்கிருபாவேனஹந்தியாகஜஹான்நிதாஞ்சலங்கே
1: பீரபாரபட்டிபிரியார்அபசாரசாரகிதாரபஷய்யாதோர்த்ததேசமலேந்தமவாசனமாதிரிஞானகேமானமலையா கடுகிடாங்கோதோடனஹார்சுபாத்தினிஜகிதாரலவையா சாஹிபசரிசவகோசரநாயகா ஓஜாஜகனேக்சுயகதவையா தானவதேவனந்தனசாஜரபூதபவேகபவான்ஜபேங்கே ஏஜீவியதேஜலமேசலமேபனிபலமேசவதாப்தபேங்கே ஒருபர்தாபனவாடஜாயததனுபாப்பனகேபோபஞ்சகபேங்கே
0: மானவேந்திரகேந்திரநராதபுஜவந்தரலோகராஜகரேங்கே கோடிசிநானகராஜகதானேகசுவம்பரசாஜபரேங்கே பிரம்மமஹேஸ்வரபிசன்சதிபாதயாந்தபதேஜன்பாத்பரேங்கே ஜெயநாரு சரிபதுக்குபரசேம்பாகோ தேனார்பேர்நதே தரேங்கே கஹாபயோஜோதௌலோச்சனமுந்துக்கபேட்டபக்தியான்லகாயோ நஹாத்பிரலியசாத்மந்திரனாலோகபரலோகவாயோ பாஸ்கியோபகியான்சுபேட்டகாயசேஹியசேசுபேசபதாயோ சாச்சுகூசனூஜரோசர்ஹூலங்கோ காஹூலாச்சிசமே காஹூபா கோசிசனவாயோ கோபுதான கோபூஜிதாய பாஸ் கோமிருத

நானுக்கு நெருப்ப ஒன்றும் சத்துக்கு நாட்டு நெருப்ப ஒன்றும் தாரோ கேட்கிறார்.